தலைக்கிரித்தேன் மேடம் மேமல் கிரித்தே நபுலாகலாவே அவர் வைக்கவே பார்த்தே பூலதி ராஜுக்கா சவுத்திலேலிட்டே தசரா கபு குபகே சிபிதே திருந ராபே ஜலால் மேய்த்தே மபாலு சேனா ஹோதா சலுக்கே நிலாசு கி மக்பூல் யவாஷ் யவாஷி தேதீஷ் மஹலோ மஜூரித்தே بدست دار تقا تقا آقا سی سی بی تیز بلنگار دار سیر کزیر با خود را بحض